ரேஷமி பாலா தந்தானா, ஏ சோலா சாலா தந்தானா, ஐ தேர ஹயாலா தந்தானா, ஏ கோரே காலா தந்தானா, ஏ ரேஷமி பாலா தந்தானா, ஏ சோலா சாலா தந்தானா, ஐ தேர ஹயாலா தந்தானா, ஹம் தேரே தேரே தேரே சாஹனே வாலே ஹை, ஹம் காலே ஹை தோ க்யா ஹுவா.